மாப்பிள்ளாண்டோ மை வித்தோம் ஓடிட்டுனு கேண்டனா கேங்கினோ கோ அனிதாரோ வெதர்னோ படிச்சுட்டு டப்பே மா யூ வித்தோம் ஏட்டு ஏன்னா ஒன்று எஸ்எம்எஸ் குணு குருவானா குருவானாயே சிக்கோட்டுன்னு குஷானு டப்பா மா யூ வித்தோம் முத்துருவானு தைக்கியும் ஒரு வெதோ ஒரு ரூ டிப்போ